ஆலயம் நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் பெருமையுடன் வழங்கும் வாராந்திர ஆன்மீக நிகழ்ச்சி ஆலயம் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் உங்களை மகிழ்விக்க வருகிறது ஆலயம். எங்கள் நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.

0: நிகழ்ச்சிகளிட பல்துறை நிகழ்ச்சிகளை தாங்கி வரும் வானொலி முத்தமிழ் ஓசையை ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 7:15 முதல் கேட்க தவறாதீர்கள்.
1: சனிக்கிழமை காலையும் 7:15 மணி முதல் நடைபெறும் இந்த முத்தமிழ் இசை வானொலி நிகழ்ச்சியை பிளனட் ஆடியோ

0: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
1: நியூசிலாந்து தமிழ்ச் சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
0: நியூசிலாந்து தமிழ்ச் சங்க செய்திகள்,
1: சிந்தனை செய்திகள்,
0: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
1: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
0: சிறுவர் நிகழ்ச்சிகள்
1: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
0: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: have a solution. There is no problem that doesn't have a solution. Ni kajiko pola, ni ngone kajiko pola, au rawata na kanga, kembali. Laga kende na ndende kende tungori, mbali tani chiku ila mongo na Kristo, I can't believe it. Auroni mbula takana mbula kori. Wakano loma se gani labu, mbuike, ratio newe kambu, se raba nga, nreke ni mbula dobi teo gina, I can't sabaya. Mbali daba, sama mwane loma, na kalu, mbula mga tabay loma kalu, wose ni kalu. Numu marro ya mbula taka, na wose ni kalu. Kalo kutumanda nga, you are working Bible.
1: Min, a tos tu kan lingani kalau kubang buat ni maru tak tiga lebih tahun sing lebih tindai kubang buat na vital na tak tiga sing lebih ni kuan anda tengah cunga minta lebih tiga anda ni dulu yang bagi pun anda tiga buki na minta tiga buku anda sangat tu anda tiga tiga buku berarti melihat apa yang bagi kuan anda maru tak anda rezit semua yang bagi koron untuk rusak buka.
2: Mutablosai Banoli Nehil Nalibrikum, Yemade Kalei Panakendal, Oburu Saniklame Kalayam, Nutinandasum, Ari Epam, Alabasail, Utamil Kalande, Ungalin, Bird, Thirdiverum, Uru Tanitu Mana, Tamil Banoli, Kirkit Tavaradi.
3: Ready Saniklame Torum Kale, Yel Padrinde, Manibudal, Wan Alekalinurak, Tamil De, Ungul, Vidhil, Thirty Verkandre, Nusaland, the Tamil Butur Sangatinurie, Serapat Tamil Wanoli, Mutamulosi, Sayumaka Katrikum, Nirkil Primakal, Anibrikum, Mahilwana, Yini Kale, Varakangali, Tribit Kundu, Yindre, May Madam, Aram Thiri, Saniklame, Irandaidati, Irivati Aram, Ante, Nigel Chile, Yindrum Banabepondru, Mudalil, Idambarbade, Yindre, Tirik. Kurel, Tirukulai terbaderkah? Ia mahu anbukum malipukumuriye, nombor menal asriyer, Tiratamaraja pasbudi pelaya berkali.
4: Wanakam san, wanakam niar kelim. Intriya kurel amudatil utpakai ennu madikarat telerende, uru kuretpa. Udam padi ladaver walkei kudanggarul pambodu udanurain dite. Udam padi ladaver walkei kudanggarul pambodu udan urain dite. Ikurat pavin purulai nokkala. Ullatil anbu manapurtam ladaver odu serindu walum walkei. Oru siru kudusaikkul pambodu serindu walvadai ottadakum yena vilakkam tharukkindranar. Attakiya walkei achamum aabathum nirindadagave amaindirukkum. Pambu eppodu serum. எப்போது கடிக்கும் என்று எதிர்வு கூற முடியாது. அதுபோலவே மனதில் உடன்பாடு இல்லாதவருடன் பழகுவதும் வாழும் வாழ்க்கையும் எந்நேரமும் பயம் ஆபத்து பாதுகாப்பற்ற நிலை போன்ற துன்பத்தை தரும். பாம்பு நகர்ந்தாலும் கடிக்கும், உட்பகைவர் சற்று சோர்ந்தாலும் தீங்கு செய்வர். இந்நிலையினை திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி பாடல் வரியொன்று பாம்போடு ஒரு கூரையிலே பயின்றாற் போல என குறிப்பிடுகின்றது. உறவோ நட்போ தொழிலோ எதுவாக இருந்தாலும் அங்கே பரஸ்பர நம்பிக்கையும் ஒற்றுமையும் இல்லாவிட்டால் அது என் நேரமும் துன்பப்படுத்தலாம். வெளிப்படையான பகையை விட உள்ளுக்குள் பகையை வைத்துக்கொண்டு நண்பனைப் போல நடிப்பதுதான் ஆபத்தானது என்பது நாம் கற்றுக்கொள்ளும் பாடமாகும். உட்பகை கொண்டவரோடு சேர்ந்து இயங்குவது மிக கொடியது. உடம் பாடில்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடனுரைந்தற்று. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
3: நிகழ்ச்சியிலே அடுத்ததாக தொடர்வது
5: நியூசிலாந்து வாழ் தமிழ் மக்களுக்கு எனது இனிய வணக்கங்கள். முத்தமிழ் ஓசை வானொலி ஊடாக உங்களுடன் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா. அலெக்சாண்ட்ரியா முதல் யாழ் நூலகம் வரை சாம்பலிருந்தே புதிய வரலாறு எழுகிறது. மனித நாகரத்தின் வளர்ச்சி பாதையில் நூலகங்கள் அறிவின் கோட்டைகளாக விளங்கியுள்ளன. ஒரு மொழி மக்களின் வரலாறு, பண்பாடு, மொழி, சிந்தனை, அறிவியல் முன்னேற்றம் ஆகியவற்றின் சமிப்பிடங்களாக நூலகங்கள் திகழ்கின்றன. எனவே ஒரு நூலகத்தின் அழிவு என்பது வரும் கட்டிடத்தின் அழிவு மட்டுமல்ல, அது ஒரு சமூகத்தின் நினைவகத்தையும் அறிவு பாரம்பரியத்தையும் அளிக்கும் செயற்பாடாகும். உலக வரலாற்றில் பல புகழ்பெற்ற நூலகங்கள் போர்களாலும் மதவரியாலும் அரசியல் முறையாலும் அளிக்கப்பட்டுள்ளன. பண்டைய எகிப்தில் அமைந்திருந்த அலெக்சாண்ட்ரியா லைப்ரரி ஆஃப் அலெக்சாண்ட்ரியா உலகின் மிகப்பெரிய அறிவு களஞ்சியமாக கருதப்பட்டது. ஆயிரக்கணக்கான அரிய நூல்கள் சேமிக்கப்பட்டு

0: இருந்த அந்த நூலகம் பல்வேறு படையெடுப்புகளும் தீ விபத்துகளும் அழிந்து போனது. மனித வரலாற்றின் மிகப்பெரிய அறிவு இழப்புகள் ஒன்றாக அது இன்றும் நினைவு கூறப்படுகின்றது. 1991 போஸ்னியா நேஷனல் யூனிவர்சிட்டி லைப்ரரி ஆஃப் போஸ்னியன் ஹெர்சகோவினியா மீது நடத்தப்பட்ட தாக்குதல் 2 மில்லியனுக்கும் அதிகமான ஆவணங்கள் எரிந்து சாம்பலாகின. போஸ்னியா போரின் போது நிகழ்ந்த இந்த அழிவு ஒரு மக்களின் கலாச்சார அடையாளத்தை அழிக்கும் முயற்சியாக உலகம் கண்டித்தது. 2003 நேஷனல் லைப்ரரி ஆஃப் ஆர்கைவ் ஆஃப் ஈராக் கொள்ளையடிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டது. 1000 ஆண்டுகள் பழமையான அரிய கையெழுத்து பிரதிகளும் வரலாற்று ஆவணங்களும் அப்போது அழிந்தன. இவ்வாறான உலக வரலாற்றின் சோகப்பதில் தனித்துவமான இடத்தை பெறுவது யாழ்ப்பாண நூலகத்தின் எரிப்பு ஆகும். யாழ் நூலகம் தமிழர் பண்பாட்டு அடையாளத்தின் முக்கிய சின்னமாக விளங்கியது. யாழ்ப்பாண பொது நூலகம் என்பது ஒரு சாதாரண கட்டிடம் அல்ல, அது தமிழ் மக்களின் அறிவு, பண்பாடு, வரலாறு மற்றும் அடையாளத்தின் சின்னமாக விளங்கியது. 1933 தொடங்கப்பட்ட இந்த நூலகம் காலப்போக்கில் தெற்காசிய மிக முக்கியமான நூலகங்கள் ஒன்றாக வளர்ந்தது. அதில் 90,000-க்கும் மேற்பட்ட அரிய நூல்கள், ஓலைச்சுவடிகள், வரலாற்று ஆவணங்கள், பழைய செய்தித்தாள்கள் மற்றும் தமிழின் பாரம்பரிய செல்வங்கள் பாதுகாக்கப்பட்டிருந்தன. 1981 ஜூன் 1 இரவு இலங்கையின் இன அரசியல் பதற்றங்களால் தீவிரமடைந்த சூழலில் யாழ்ப்பாண நூலகம் தீவைக்கு எரிக்கப்பட்டது. அக்காலத்தில் நடைபெற்ற அரசியல் கலவரங்களின் பின்னணியில் அரச பாதுகாப்பு படையுடன் தொடர்புடையவர்களே அரசு ஆதரவு பெற்ற கும்பல்களும் இந்த தாக்குதல் ஈடுபட்டதாக பல ஆய்வுகளும் சாட்சியங்களும் குறிப்பிடுகின்றன. இந்த தீ விபத்து 2 நீடித்ததாகவும் நூலகத்தின் பெரும்பாலான சேமிப்புகள் முழுமையான அழிந்ததாகவும் பதிவுகள் கூறுகின்றன. அந்த தீயில் எரிந்தது வரும் புத்தகங்கள் மட்டுமல்ல, 100 ஆண்டுகளாக சேகரிக்கப்பட்ட தமிழர் வரலாற்று சான்றுகள், யாழ்ப்பாண ராஜ்யத்தை பற்றிய அரிய பதிவுகள், பழமையான ஓலைச்சுவடிகள், ஆய்வாளர்கள் பயன்படுத்தப்பட்ட அரிய ஆவணங்கள் என மீண்டும் உருவாக்க முடியாத அறிவின் செல்வங்கள் அழிந்து போயின. குறிப்பாக தமிழ் சமூகத்தின் வரலாற்று நினைவாக விளங்கிய பல ஆவணங்கள் நிரந்தரமாக இழக்கப்பட்டன. யாழ் நூலக எரிப்பு உலக வரலாற்றில் இடம்பெற்ற மிக கொடூரமான பண்பாட்டு அழிப்புகள் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பல ஆய்வாளர்கள் இதனை பண்பாட்டு இனப்படுகொலை அல்லது அறிவுக்கொலை என்று கூட வர்ணிக்கின்றனர். ஒரு மக்களின் நினைவுகள் மொழி மற்றும் வரலாற்றை அழிக்க நோக்கத்துடன் நிகழ்த்தப்பட்ட தாக்குதலாக இது தமிழ் மக்களால் இன்றும் நினைவு கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தமிழ் மக்களின் மனங்களில் ஆழமான காயத்தை ஏற்படுத்தியது. ஏற்கனவே நிலவிய இன முரண்பாடுகள் மேலும் தீவிரப்படுத்தியுடன் இலங்கையின் உள்நாட்டுப் போருக்கான மனநிலையும் வெளிப்படுத்தும் திருப்பு முனை நிகழ்வாக பல வரலாற்றாசிரியர்கள் கருதுகின்றனர். நூலகத்தின் எரிப்பு தமிழின் அரசியல் மற்றும் பண்பாட்டு உரிமைகளை பாதுகாக்கப்படும் என்பதை மேலும் உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்தியது. யாழ் நூலகம் கருகிய அந்த இரவு ஒரு கட்டிடம் மட்டுமல்ல, ஒரு மக்களின் அறிவும் மரபும் வரலாற்றுச் செல்வம் பண்பாட்டு நினைவும் தீக்கிரையாக்கப்பட்டது. அதனால்தான் கருகிய யாழ் நூலகம் என்ற சொல் இன்று வரை தமிழ் மக்களின் கூட்டு நினைவில் அழியாத வரலாற்று காயமாக வாழ்கிறது. 1981 அரசியல் பதத்தின் காரணம் எரிக்கப்பட்ட இந்த நூல் பல்வேறு சாட்சியங்களும் ஆய்வுகளும் இந்த சம்பவம் திட்டமிட்டே தாக்குதலாக இருந்தாக கருதப்படுகிறது. சில மனிதர்களின் 100 ஆண்டுகளுக்கு அறிவிச்சலும் சாம்பலாகிறது. தமிழர் வரலாறு, இலக்கிய மரபு ஆகியவற்றை தாங்கி எண்ணற்ற ஆவணங்கள் மீள முடியாத வகையில் அழிந்தன. யாழ் நூலக எரிப்பு கட்டத்தின் அழிவாக மட்டுமல்லாமல் தமிழ் மக்களின் பண்பாட்டு மீதாக தாக்குதலாகவும் பார்க்கப்படுகின்றது. யாழ்ப்பாண நூலகத்தின் எரிப்பு ஒரு இனத்தின் அறிவுச்செலுத்தை இலக்காக கொண்ட கலாச்சார வன்மையின் அடையாளமாகவும் இன்று நினைவு கூறப்படுகின்றது. நூலகங்கள் புத்தகங்களின் களஞ்சியம் மட்டுமல்ல, அவை மனிதகுலத்தின் கூட்டு நிறுவனங்கள் பாதுகாவல்கள். அலெக்சாண்டிரியா முதல் யாழ்ப்பாணம் வரை எரிக்கப்பட்ட நூலகங்கள் நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கின்றன. அறிவை அழிக்க முடியும், ஆனால் அறிவுக்கான தேடலை முற்றிலும் அழிக்க முடியாது. நெருப்பில் கரிய நூலகங்களின் சாம்பலிருந்தே புதிய தலைமுறைகள் தங்கள் வரலாற்றையும் அடையாளத்தையும் மீண்டும் கட்டியெழுப்புகின்றன. யாழ் நூலகத்தின் நினைவும் அவ்வாறு தமிழர் பண்பாட்டு மீளாட்சி நிலையாக சின்னமாக இன்றும் தொடர்கின்றது. மீண்டும் உங்களுடன் வானொலிகள் சந்திக்கும் முறை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா.
1: நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சிறப்பு கண்ணோட்டம், தென்னிந்திய திரைப்படத்துறை வரலாற்றிலே தன் வசீகர குரலால் மறக்க முடியாத பல சிறப்பான பாடல்களை தந்த சிம்ம குரலோன் TMS அவர்களுடைய நினைவு தினம் இந்த வாரம் என்ற வகையிலே அவர் தொடர்பான சிறப்பான நினைவலைகளோடு நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு லீனப்பூ அருள்தாசன் அவர்கள்.
2: தமிழ் சினிமா வரலாற்றில் 50 நூற்றாண்டுகளுக்கு மேலாக தனது வசீகர குரலால் ரசிகர்களை கட்டி போட்டிருந்த பழம்பெரும் பாடகர் TM சவுந்தரராஜன். TMS என்று மக்களால் அன்போடு அழைக்கப்படும் இவருடைய 100 ஆண்டு விழாவையொட்டி 2023 சென்னையில் அவர் வாழ்ந்த வீடு அமைந்திருக்கும் மந்தவெளி வெளிவட்ட சாலை பகுதிக்கு TM சவுந்தரராஜன் சாலை என பெயர் சூட்டுகிறார் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். சவுந்தரராஜன் அவர்கள் மதுரையில் 1922 ஆம்

0: ஆண்டு மார்ச் 24 பிறந்தார். அந்த காலத்தில் மிக பிரபலமாக இருந்த காரைக்குடி ராஜமணி ஐயங்காரிடம் இசை பாயிண்ட் பெற்ற TMS அவர்கள் மேடை கச்சேரிகளில் பாடி வந்தார். தனது தனித்துவமான குரல் வளத்தால் மக்களை கவர்ந்து வந்த TMS 1950 சினிமாவில் பாடுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. ராதே என்னை விட்டு போகாதடி என்ற கிருஷ்ண விஜயம் திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த பாடல் TMS அவர்கள் பாடிய முதல் திரையுலக பாடலாக அமைந்தது. அதைத் தொடர்ந்து பிரபல திரைப்படங்களான மாந்திர குமாரி, தேவகி, சர்வாதிகாரி போன்ற பல படங்களில் தொடர்ச்சியாக அவருக்கு வாய்ப்புகள் குவிந்தன. அவர்களின் குரல் வளத்துடன் அவரது உச்சரிப்பும் மக்களிடையே பிரபலம் அடைந்தது. அந்த நாட்களில் பாடல் பாடுவதோடு சில படங்களில் பிரதான பாத்திரங்களிலும் நடித்திருந்தார். 1960களில் வெளியான பட்டினத்தார், அருணகிரிநாதர் போன்ற படங்களில் அவர் நடித்திருந்தார். குறிப்பாக அருணகிரிநாதர் திரைப்படத்தில் இவர் பாடிய முத்தை தரு பத்து திரு நகை பாடல் இன்றைய தலைமுறையினர் வரை சிறந்த பாடலாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. சவுந்தரராஜனின் மற்றொரு தனி அடையாளமாக கூறப்படுவது ஒவ்வொரு கதாநாயகர்களுக்கும் ஏற்ப தனது குரலை மாற்றி பாடுவார் என்பதுதான். மக்கள் திலகம் பாணியில்
1: பஞ்சு மலர்மேனி பழகாத பெண்மை பார்த்து கதை பேசும் பழம் போன்ற மென்மை,
0: ராணி சம்யுக்தா திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல். நடிகர் திலகம் பாணியில் வசந்த மாளிகை திரைப்படத்தில்
1: அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை நீ நான் தொடமாட்டேன்.
0: 80களில் இசைஞானி இளையராஜா இசையில்

பாசமலர் திரைப்படத்தின் மலர்ந்தும் மலராத பாடல், பாலும் பழமும் திரைப்படத்தில் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். திருவிளையாடலில் பாட்டும் நானே பாவமும் நானே, படகோட்டியில் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் என அவர் முத்திரை பதித்த பாடல்களின் பட்டியல் தொடர்ந்து நீள்கிறது. இவர் பாடிய பக்தி பாடல்கள் இன்று வரை தமிழ்நாட்டின் அனைத்து கோயில்களிலும் திருவிழாக்களிலும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக தமிழ் கடவுளாக அறியப்படும் முருகனுக்கு இவர் பாடிய பாடல்கள் மிக பிரபலமானவை. இசை பயணத்தில் இவர் செய்த சாதனைக்காக பேரவை செம்மல், கலை மாமணி, பத்மஸ்ரீ உள்ளிட்ட ஏராளமான விருதுகள் இவருக்கு கிடைத்தன. இது தவிர கலாரத்னம், கான ரத்னம், அருள் இசை சித்தர், நவரச பவ நளின கான வர்ஷினி, ஞானாமிர்த வர்ஷினி, சாதன சக்கரவர்த்தி போன்ற ஏராளமான பட்டங்கள் ரசிகர்களால் வழங்கப்பட்டன. அவரது இசை பயணத்தில் கவிஞர் கண்ணதாசனின் பங்கும், மெல்லிசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் பங்கும் பெரிய அளவில் இருந்தது. டிஎம்எஸ்இன் பாடல்களுக்கு கண்ணதாசனின் பாடல் வரிகள் பலமாக அமைந்தன. அது அவரது வெற்றிக்கு இன்னும் ஒரு காரணமாக அமைந்தது. தனது 24 வயதில் திரையுலகில் பாடத் தொடங்கிய டிஎம்எஸ் அவர்கள் தன்னுடைய 88 வயது வரை பாடி வந்தார். இறுதியாக ஏ ஆர் ரகுமான் இசையில் உருவான செம்மொழியான தமிழ் மொழியாம் என்ற பாடலில் மற்ற இளம் பாடகளுடன் இணைந்து அவர் பாடியிருந்தார். அதுவே அவர் பாடிய கடைசி பாடல் என கூறப்படுகின்றது. 2013 ஆண்டு தன்னுடைய 91 வயதில் சென்னையில் இருக்கும் தனது வீட்டில் வயது மூப்பு காரணமாக காலமானார். நன்றி.

0: நிகழ்ச்சியிலே அடுத்ததாக படித்ததிலே பிடித்தது பகிர்ந்து கொள்வதற்காக.
1: வணக்கம். பகவத்கீதை. மனிதன் கவனமாக இருக்க வேண்டிய இடம் எது தெரியுமா? இந்த பூமியில் நடக்கக்கூடிய நிறைய யுத்தம் வெற்றி வாகை சூடுவதற்காக நடப்பதல்ல, அவை சில சமயங்களில் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் நடக்கின்றது. மகாபாரதத்தில் அர்ஜுனன் போரில் நின்று கொண்டிருக்கின்றான். அவனுக்கு எதிரே அவனுடைய இரு குடும்பமும் போரிடுவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் அவன் செய்வதறியாது பாச போராட்டத்தால் நிலைகுலைந்து போகின்றான். மனதிற்குள் ஆயிரம் சிந்தனைகள் ஓடுகிறது. இங்குதான் மகாபாரத காவிய படைப்பின் உண்மையை சரியாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அதாவது, மகாபாரத பெருங்காவியம் என்பதை கடந்த ஒரு மனிதனுடைய ஆள் மனதில் நடக்கக்கூடிய போராட்டங்களுக்கான பதில் என்பதை உணர்த்துகின்றது. மகாபாரதத்தில் ஒரு மனிதனுக்கு எது சந்தோஷத்தை தரக்கூடியதோ அது தர்மம் என்று சொல்லவில்லை. தர்மம் என்பது பிரபஞ்சத்தினுடைய கட்டளை, தர்மம் ஒழுக்கத்தின் அடையாளம், தர்மம் நிறைய தியாகங்களை நிறைந்தது என்கின்றார் கிருஷ்ணர். அப்படியாக அர்ஜுனன் மகாபாரதத்தில் அவன் மிகவும் உடலால் வலிமை வாய்ந்தவன் என்பதற்காகவே அவன் போராட வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணன் எந்த இடத்திலும் சொல்லவில்லை. எந்த சூழ்நிலையும் தர்மம் நொறுங்கிவிடக் கூடாது என்பதற்காகவே அர்ஜுனனின் கடமையை செய்ய சொன்னார் கிருஷ்ணர். என்னதான் அர்ஜுனன் பாசப்பிணைப்பால் நல்ல எண்ணங்களோடு போரிடுவதை தடுக்க வேண்டும் என்று எண்ணம் ஓடிக்கொண்டிருந்தாலும், அந்த சமயத்தில் அவனுடைய அந்த எண்ணமானது அதர்மமாகவே கருதப்படுகின்றது. மகாபாரதத்தில் கிருஷ்ண பகவான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பற்றிய பற்றின்மை பற்றித்தான். காரணம், அந்த பற்றின்மை என்ற விஷயத்தினால் நாம் நிறைய விஷயங்களை சாதித்து விடலாம், நிறைய துன்பங்களிலிருந்து விடுதலை பெறலாம். அதோடு அர்ச்சுனன் சரியாக முடிவு எடுக்காத நிலைக்கு காரணம் அவனுடைய குடும்ப பற்று ஆகவே இருந்தது. அதுதான் அவனை சரியானதை செய்ய தடுத்தது. மேலும்

0: நாம் நன்றாக கவனித்தால் அர்ச்சனன் பல இடங்களில் துவண்டு நின்ற வேளையிலும் தலை குனிந்து மனம் தளர்ந்து நின்ற போதிலும் பகவான் கிருஷ்ணன் அவன் எந்த இடத்திலும் அவனுடைய உணர்வுகளை குறை சொல்லவே இல்லை. மனிதர்களுக்கு உணர்வு ரீதியாக வரக்கூடிய சிக்கல் என்பது இயல்பானதுதான். ஆனால் அந்த உணர்வுகள் எப்பொழுதும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு தடைகளாகவும் தடங்களாகவும் இருக்கக்கூடாது என்பது தெளிவாக எடுத்துரைத்தார். அதாவது பகவான் கிருஷ்ணன் மனிதனுக்கு சோகம், துக்கம், ஆசை இவையெல்லாம் வாழ்க்கையில் ஒரு பகுதி என்றாலும் அந்த உணர்வுகளுக்கு பின்னால் நாம் கண்மூடித்தனமாக எந்த நேரத்திலும் நின்றுவிடக் கூடாது. அர்ச்சுனன் அவனுடைய குடும்பத்திற்காக துக்கப்பட்டது உண்மைதான். அந்த நேரத்தில் தான் கிருஷ்ணன் அர்ச்சுனனுடைய ஞான கண்ணை திறக்கின்றார். அதாவது அர்ச்சுனனின் இந்த குடும்ப பாசம் அவனை தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு தடைகளாக இருக்கக்கூடாது என்று அர்ச்சுனனை வழி நடத்துகின்றன. அதனால் எவ்வளவு பெரிய உணர்வு ரீதியான நிகழ்வுகள் நம்மை சுற்றி நடந்தாலும் அதை எல்லாம் தாண்டி கண் வலித்து தர்மத்தோடு செயல்படுவதுதான் ஒழுக்கத்தின் அடையாளம் என்கின்றார் பகவான் கிருஷ்ணர். அதே போல் தர்மத்தின் வழி செல்வது என்பது அவ்வளவு எளிதல்ல. தர்மம் சில நேரங்களில் நிறைய தியாகத்தை எதிர்பார்க்கும். அதோடு உணர்வுகள் நம்மை எப்பொழுதும் ஒரு வசதியாக நிலையில் வைத்துக் கொள்ள நம்மை பழக்கும். அவ்வாறான விஷயங்களில் சிக்கலாக இருப்பதே சரியான முடிவாகும். மகாபாரதத்தில் அர்ச்சுனன் நிறைய இடங்களில் அவன் செய்கின்ற சரியான செயலை கூட அவன் ஆழ்மனமானது அவன் ஏதோ தவறு செய்கின்றான் என்று அவனை சிந்திக்க வைத்தது. அங்குதான் அர்ச்சுனனை ஆழமாக சிந்திக்க செய்கின்றார் கிருஷ்ணன். இங்குதான் வலிமை. அர்ச்சுனனை சோதிக்க கூடிய இடம் வலிமை என்பது நமக்கு சரியாக உணர்த்துகின்ற இடம். அதாவது தர்மம் என்ற பாதையில் தியாகங்களை தாங்கி கொண்டு போராடக்கூடிய ஆற்றல் இருக்கின்றதோ அவனே உண்மையான வலிமையானவர் என்கின்றார் கிருஷ்ணர். அதே போல் தர்மம் என்பது இங்கு யாரையும் சரி தவறு என்று எடை போடுவதற்கே அல்ல, மனிதர்களை சரியான பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு அற்புத சக்தி. மகாபாரதத்தில் எந்த இடத்தை எடுத்துக்கொண்டாலும் கிருஷ்ண பகவான் அர்ச்சுனனை இதை கட்டாயம் செய்ய வேண்டும் என்று அவனுக்கு கட்டளையிடவில்லை. மாறாக அர்ச்சுனனை வழி நடத்தினார், உண்மையின் பாதையை அவனுக்கு காட்டினார். இது சரி தவறு என்று சரியான பாதையை தன் வழிகாட்டலால் அர்ச்சுனனை தேர்வு செய்ய வைத்தார். ஆக தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றால் நிறைய நேரங்களில் நாம் தனியாக பயணம் செய்ய நிலை வரும். இதுக்கு காரணம் நீங்கள் தவறான பாதையில் செல்கின்றீர்கள் என்பது அல்ல, சரியான பாதையை தேர்ந்தெடுப்பதனால் சில தியாகங்களை செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறீர்கள். மகாபாரதத்தில் அர்ச்சுனனை போல் நாமும் சரியான நேரத்தில் குரல் கொடுக்க வேண்டும் என்ற இடத்தில் உணர்வு என்கின்ற சிறையில் சிக்கி கண்மூடித்தனமாக நின்று விடுகின்றோம். நம்மை அறியாமல் அதர்மத்திற்கு துணை சேர்கின்றோம். அதனால் மகாபாரதம் நமக்கு உணர்த்தக்கூடியது, உணர்வு என்கின்ற ஒரு விஷயம் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற இடத்தில் நம்மை சிறையிடக்கூடாது. அதனால் அந்த விஷயத்தை மனிதன் அவன் வாழ்க்கையில் கடைபிடிக்க தொடங்கிவிட்டான் என்றால் அவர்கள் பயணிக்கும் பாதையெல்லாம் பொன் வசந்தமாக இருக்கும். நன்றி. மகிழ்வான காலை வணக்கங்களுடன் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் வைஷ்ணவி புவிதரன். நன்றி.
1: அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு அறிவித்தல் ஒன்று, சங்கத்தினுடைய விசேட சிறப்பு பொதுக்கூட்டம் ஒன்று வருகின்ற ஜூன் மாதம் 13 தேதி சனிக்கிழமை காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை இலக்கம் 20 பெல்லை வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய சங்கத்தின் சிறப்பு பொதுக்கூட்டம் ஒன்று வருகின்ற ஜூன் மாதம் 13 தேதி சனிக்கிழமை காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை இலக்கம் 20 பின்லே வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சமூக அறிவித்தல் ஒன்று, மனநலம் மண்ணுயிர் காக்கும், இனநலம் எல்லா புகழும் தரும், மொழிப்போர் தியாகிகள் வீரமடக்க நினைவு விழா 2026 ஜூன் மாதம் 6ஆம் தேதி, அதாவது இன்று மாலை 6 மணி தொடக்கம், இரவு 9:30 வரை இடம் பாவலரேறு பெருஞ்சித்திரார் அரங்கம், இலக்கம் 13 பேபீதி பூர்ணாபகாத்த

0: மண்டபம், ஆக்லாந்து 1941. மறந்து விடாதீர்கள், இந்த நிகழ்வு இன்று மாலை 6 மணி தொடக்கம், இரவு 9:30 வரை சிறப்பான முறையிலே ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள்.
1: வணக்கம். அமெரிக்காவை உலுக்கும் பணவீக்கம், தவிக்கும் டொனால்ட் ட்ரம்ப். ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதன் காரணமாக அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பொருளாதார ரீதியாக பெரும் அழுத்தங்களை எதிர்கொண்டுள்ளார். எண்ணெய் விநியோகத்தில் அமெரிக்கா பெருமளவுக்கு தற்சார்புடையது என்ற ட்ரம்பின் வாதம் சரியானதாக இருந்தாலும், அது உலகளாவிய சந்தையில் எண்ணெயின் விலையில் ஏற்படும் தாக்கத்தை தடுத்து நிறுத்த போதுமானதாக இல்லை. பொதுமக்கள் தங்களது வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்புவதற்கும் வீடுகளை வெப்பப்படுத்துவதற்கும் அதிக தொகையை செலவிடுவதால் அவர்களால் ஏனைய தேவைகளுக்கான செலவினங்களை மேற்கொள்ள முடிவதில்லை. இது ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை கடுமையாக பாதிப்பதுடன் பணவீக்கத்தையும் அதிகரிக்க செய்கிறது. அதே நேரம் இந்த நிலைமை அரசியல் ரீதியான பின்னடைவுகளையும் ஏற்படுத்தியுள்ளது. குடியரசுக் கட்சியின் செனட்டர்கள் மற்றும் பிரதிநிதிகள் தத்தமது பிராந்தியங்களுக்கு செல்லும் போதெல்லாம் அதிகரித்துள்ள வாழ்க்கை செலவுகளால் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களின் கடுமையான விமர்சனங்களுக்கும் விசனங்களுக்கும் கேள்விகளுக்கும் முகம் கொடுத்து வருகின்றனர். மக்களின் வாழ்க்கையை எளிதாக்குவதாக அளித்த வாக்குறுதிக்காகவே டொனால்ட் ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அவர் அதனை செய்யவில்லை என்றே தற்போது பெரும்பாலான மக்கள் கருதுகின்றனர். எனவே அவர் ஒரு உடன்பாட்டை எட்ட விரும்புகிறார். தமக்கு எந்த அவசரமும் இல்லை என்று அவர் கூறினாலும் இதனை விரைவாக செய்து முடிக்கவே அவர் விரும்புகிறார். ஏனெனில் இந்த விவகாரம் எவ்வளவு காலம் நீடிக்கிறதோ அவ்வளவுக்கு இது பொருளாதாரத்தில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும். மகிழ்வான காலை வணக்கங்களுடன் விடைபெறும் நான் சங்கீதா லிங்கேஷன். வணக்கம் நேயர்களே.
0: நல்லது நேயர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளின் ஊடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேயர்களே.

0: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
1: நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
0: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
1: சிந்தனை செய்திகள்,
0: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
1: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
0: சிறுவர் நிகழ்ச்சிகள்
1: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
0: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: drama, popular songs, cultural information and many more. Now also available on www.planetaudio.org.nz. Janmabhoomi, every Wednesday at 8:15 p.m. on Planet FM 104.6.
1: அன்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் நிறைவான வாழ்த்துக்களுடன் அன்பின் குரல் நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி. அன்பின் குரல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை 8:10 மணிக்கு ஒலிக்கிறது. கேட்டு மகிழுங்கள். அன்பின் குரல் உங்களின் நிகழ்ச்சி, உங்களுக்கான நிகழ்ச்சி. கேளுங்கள், பயன்பெறுங்கள். உங்கள் அன்பர்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அன்பின் குரல் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் ஒலிக்கும். அன்பின் குரல்.

0: செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
1: காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வார நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும், சிற்றினம் சேராமை அதிகாரத்திலிருந்து வரும் முதல் குறள், மனதாம் மாந்தர்க்கு உணர்ச்சி இனதாம் இன்னான் எனப்படும் சொல். மக்களுக்கு இயற்கையான அறிவு அவரவன் மனதின் இயல்பிற்கு ஏற்றவாறு அமையும். இவன் இப்படிப்பட்டவன் என்று கூறப்படும் கூற்று அவன் சேரும் இனத்திற்கு இயல்புக்கு ஏற்றவாறு அமையும் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், மனத்துளது போல காட்டி ஒருவருக்கு இனத்து உளது ஆகும் அறிவு. ஒருவனது அறிவு அவனது மனதில் இருந்து இயற்கையாக தோன்றியது போல் தென்பட்டாலும் உண்மையில் அவனது அறிவு அவன் சேர்ந்த இனத்தின் வழி ஏற்பட்டதாகவே காணப்படும் என்கின்றார் திருவள்ளுவர்.

அன்ப தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிந்தனை நேரத்திற்கான தலைப்பு முயற்சி கூட்டல் தொடர்ச்சி சமம் வளர்ச்சி. ஓர் ஊதுபத்தியின் நறுமணம் எவ்வளவு தொலைவு பரவ முடியும்? ஒரு வீடு முழுவதும் சரி. எரிகின்ற சந்தன மரத்தின் நறுமணம் எவ்வளவு தூரம் பரவ முடியும்? ஒரு காடு முழுவதும் மிகச்சரி. காய்ச்சுகிற நெய்யின் மனம் எவ்வளவு கிலோமீட்டர் பரவ முடியும்? என்ன கிண்டலா, நெய்யின் நறுமணம் சாப்பிடுகிறவனுக்கும் பரிமாறுகிறவனுக்கும் இடையே பரவினாலே பெரிய விஷயம். அது எப்படி கிலோமீட்டர் கிலோமீட்டராக பரவ முடியும்? முடியும், முயன்றால் முடியும். கோயம்புத்தூர் ஒரு சின்ன கடையில் ஸ்ரீமான் மகாதேவ ஐயர் என்பவர் காய்ச்சிய நெய்யின் நறுமணம் கோவை, ஈரோடு, சேலம் வழியாக சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் வரை பரவி தில்லி வரை பாய்ந்துள்ளது. நம்ப முடியவில்லையா? பாம், நெய்மணம் கமல ஸ்ரீமான் மகாதேவ ஐயர் கண்ட ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஒரு இனிப்பு கடை என்ற எல்லையை உடைத்தெறிந்து இந்திய அளவிலான ஒரு தரமான தலைசிறந்த தொழில் நிறுவனம் என்பதற்காக விஸ்வேஸ்வரய்யா விருதினை தமிழக ஆளுநர் கைகளால் பெற்றுக்கொண்டது. இது எப்படி சாத்தியமானது? குறைந்த விலை, நிறைந்த விற்பனை என்கின்ற வணிக மொழியை வழித்தெறிந்து தரமான பொருள், திறமான விற்பனை, சுத்தத்தில் சுகாதாரத்தில் அக்கறை, வரவேற்பு முதல் வழியனுப்பு வரை வாயெல்லாம் சர்க்கரை, பொறுப்புடன் கூடிய பொது ஜன தொடர்பு, இத்தனையும் இருந்தால் விலை என்ன விலை, விற்பனை அழகிய கலை என்று நிரூபித்தவர்கள் அமரர் மகாதேவ ஐயரின் அருமை புதல்வர்கள் கிருஷ்ணன், முரளி. எந்த காரியத்தையும் தொடர்ந்து அக்கறையுடன் செய்தால் சமூக அங்கீகாரம் சாத்தியம். ஒரு பேப்பர் விளம்பரம். அன்புள்ள கணவருக்கு தீபாவளிக்கு செய்த மைசூர் பாகு முற்றிலும் தீர்ந்துவிட்டது. எனவே இனி அச்சம் இல்லாமல் தாங்கள் வீட்டுக்கு வரலாம். தங்களை பிரிந்து வாடும் மனைவி, மக்கள். இப்படி கிண்டலடிக்கப்பட்ட மைசூர் பாகு விஷயத்தில் கரைந்து போகும் புதுமையை புகுத்தியது முதல் வெற்றி. முழு நெய் என்பது அடுத்த வெற்றி. ஒரு மிட்டாய் கடையை தொழில் நிறுவனமாக்கியது அதனினும் பெரிய வெற்றி. எந்த தொழிலையும் வித்தியாசமாக அக்கறையுடன் தொடர்ந்து செய்தால் வெற்றியோ வெற்றி. இப்போது இன்னொரு ஒற்றை மனிதரின் வெற்றியை சொல்லுகிறேன். வானொலி மூலம் வரலாறு படைத்தவர். தமிழகத்தின் பட்டிதொட்டி முதல் பட்டணம் வரை, சராசரி முதல் பிரபலங்கள் வரை அறிமுகமானவர். பல்லாண்டு கால தொடர்ச்சியான முயற்சியால் பெரும்புகழ் பெற்றவர். யார் தெரிகிறதா? ஆம், தென்கச்சி கோ சுவாமிநாதன் ஐயா. கிராமியமான குரல், எப்போது சிரிக்கலாம் என்று நம்மை தயாராக வைத்திருக்கும் பேச்சுப்பாணி. உலகம் முதல் உலோகம் வரை, மருத்துவம் முதல் மகத்துவம் வரை தினந்தோறும் வானொலியில் வாரி வழங்கும் வள்ளன்மை. பெரிய பெரிய விஷயங்களை கூட தெருவோரத்து கடையில் மசால் வடை போடும் அலட்சியத்தில் வாரி கொட்டுகின்ற வார்த்தை வளம். பல்லாண்டு கால முயற்சி, தொடர்ச்சி, வளர்ச்சி என்கின்ற மூல மந்திரத்தின் சொந்தக்காரர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் ஐயா. வயலும் வாழ்வுக்குமான உபகரணங்களை வைத்துக் கொண்டு பொக்ரான் அணுக்குண்டு வெடிக்கும் வித்தியாசமான விவசாய விஞ்ஞானி. ஒற்றை மனிதன், ஆனால் வெற்றி மனிதன். 15 வயது பையனாக அவர் பள்ளியில் படிக்கும் போது கண்ணன் என்ற சிறுவர் பத்திரிகைக்கு கதை எழுதி அனுப்பியிருந்தார். பள்ளிக்கூட முகவரிக்கு திருப்பி வந்துவிட்டது கடிதம். வகுப்பாசிரியர் கையில் கிடைத்து விட்டது. அவ்வளவுதான். ஆசிரியர் காதை பிடித்து திருகி அவரை படாத பாடுபடுத்தி விட்டார். படிக்கிற வயசுல உனக்கெல்லாம் எதுக்கடா இந்த கதை, கதை எழுதுற வேலையெல்லாம் எதுக்கு, படிப்புல அக்கறை இல்ல, வாங்குற மார்க்க பாரு என்று கேலி செய்து அவர் காதை பிடித்து திருகி இருக்கிறார். அதன் பிறகு எதற்கெடுத்தாலும் காது திருகும் திருப்பணி ஆசிரியர் கைங்கரியம். அடிக்கடி தென்கட்சியின் காதுகள் ஆசிரியர் வசம். பல்லாண்டுக்கு பிறகு வானொலியில் சேர்ந்து இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி மூலம் தென்கட்சி புகழ் பெற்ற பிறகு நிலையத்துக்கு ஒரு கடிதம் வருகிறது. ஐயா, சென்னை வானொலி நிலையம் கடந்த சில வருடங்களாக ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் இன்று ஒரு தகவல் என்ற நிகழ்ச்சியை நான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நான் ஒரு பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்று தற்போது இங்கேயுள்ள மடம் ஒன்றில் வேலை செய்து வருகிறேன். தினந்தோறும் வானொலியில் தகவல் தரும் அந்த மதிப்புக்குரிய பெரியவருடன் தொடர்பு கொள்ள விரும்புகிறேன். எனவே அவருடைய பெயர் என்ன?

அவர் என்ன என்பதை தெரியப்படுத்த இயலுமா என்று கேட்டு அடியில் கையெழுத்திட்டிருந்தார். அந்த கடிதத்தை எழுதியவர் வேறு யாரும் அல்ல, தென்கட்சி சாரின் காதுகளை திருகிய அதே ஆசிரியர். பிறகு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களுக்கு அவர் எழுதியிருந்த கடிதத்தில் தனது மாணவன் என்ற நினைவின்றி ஒரு மகா பெரியவர் என்ற நினைவில் தினமும் தவறாமல் தங்கள் அறிவுரைகளை காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று எழுதியிருந்தார். ஒரு காலத்தில் தென்கட்சியின் காது ஆசிரியர் வசம் இருந்தது. தென்கட்சி ஜெயித்ததும் ஆசிரியர் காது இவர் வசம் இருக்கிறது. தொழிலில் தொடர்ச்சி கூட்டல் வளர்ச்சி சமம் கூட்டல் முயற்சி சமம் வளர்ச்சி என்ற சூட்சுமம் புரிந்தால் வெற்றி நிச்சயம். நன்றி.

கடந்த சில மாதங்களாக நம் காதில் விழுந்து கொண்டிருக்கும் ஒரு பெயர் எல் நினோ. 2026 அதாவது இந்த வருடத்தினுடைய ஜூலை மாதத்திற்குள் எல் நினோ நிகழ்வு தொடங்கிவிடும் என்று அமெரிக்காவினுடைய கடல்சார் வளிமண்டல அமைப்பு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. பொதுவாக பூமி நடுக்கோட்டை ஒட்டிய பசிபிக் பெருங்கடல் சராசரிக்கும் அதிக வெப்பம் நிலவும் போது எல் நினோ ஏற்படும். கடந்த சில நாட்களாக பசிபிக்கின் வெப்பநிலை அதிகரிப்பு மிக அதிகமாக இருப்பதாகவும் பசிபிக் பெருங்கடலுக்கு அடியில் பல நூறு மீட்டர்களுக்கு கீழே கெல்வின் வேவ் அப்படின்ற ஒரு அதிவெப்ப நீரோட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறதாகவும் அண்மையில் கண்டறியப்பட்டிருக்குது. இது சூப்பர் எல்நினோ எனப்படும் ஒரு தீவிர எல்நினோவை உருவாக்கும் என்று அறிவியலாளர்கள் கணித்திருக்கிறார்கள். கடந்த 150 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இதனுடைய தாக்கம் தீவிரமாக இருக்கும்

அப்படின்னு கருதப்படுது. இந்த எல்நினோ நிகழ்வு எப்படிப்பட்ட பின்னணியில் வரப்போகிறது அப்படின்றத துல்லியமாக கணிக்க வேண்டும். உக்ரைன் மீது ரஷ்யா போர், ஈரான் மீது அமெரிக்காவினுடைய போர், உலகின் முக்கியமான ஹார்முஸ் நினைவு நீரிணை மூடப்பட்டிருக்கிறது, எரிபொருள் விநியோக சங்கிலியில் ஏற்பட்டிருக்கும் ஒரு தடுமாற்றம், இதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை ஏற்கனவே மாற்றி அமைச்சிருக்கு. பல நாடுகளுடைய எரிபொருள் விலை அதிகரிச்சிருக்கு. மிக மோசமான ஆற்றல் சிக்கலில் இந்த உலகம் இருக்கிறது அப்படின்றத உலக ஆய்வுகள் தெரிவிக்கிறது. ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டதுனால சரக்கு கப்பலினுடைய போக்குவரத்து தடைபட்டிருக்கு. இதனால உலகம் எங்கும் வேதி உரங்களுடைய விலை அதிகரிச்சிருக்கு. உலகம் முழுவதும் பல வளர்ந்த நாடுகளும் மூன்றாவது உலக நாடுகளுக்கும் தரும் நிதியை நிறுத்தியிருக்கு. பொருளாதார மந்த நிலை உருவாகத்திற்கு சாத்தியம் இருப்பதாக பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கிறார்கள். உலக நாடுகள் வரவிருக்கும் பொருளாதார சிக்கலை எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு யோசித்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சிக்கலான புவி அரசியல் சூழலில் இந்த எல்நினோ பாதிப்பு கூட ஏற்படுத்தும். 1970 கொலம்பியா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பேராசிரியர் பன்முக நெருக்கடி என்கின்ற ஒரு பதத்தை அறிமுகப்படுத்தினார். தனிப்பட்ட பல நெருக்கடிகள் ஒரே நேரத்துல சமூகத்தை பாதிக்கிறது இந்த பன்முக நெருக்கடி அப்படின்னு குறிப்பிடுறார். பன்முக நெருக்கடி இருக்கும் பொழுது வெவ்வேறு இடங்கள்ல இருக்கும் ஒரு தனிப்பட்ட சிக்கல்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைஞ்சு கூட்டு பாதிப்பினால பல மடங்காக பெருகும். இதில் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும் களமாக பெரும்பாலும் வல்லுநர்கள் வேளாண் துறையை காட்டியிருக்காங்க. இந்த நெருக்கடியினால எரிபொருள் செலவு விவசாயத்தை மறைமுகமாக பாதிக்க வருகிறது. எல்நினோனால வரக்கூடிய வறட்சியும் நிலத்தடி நீர் தட்டுப்பாடும் நீராதாரங்களும் சிக்கல்களாக மாறும். இந்த ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டதுனால விவசாயத்துக்கு தேவையான வேதி உரங்கள் எரிபொருள்கள் போன்றவற்றினுடைய விநியோக சங்கிலி ஏற்கனவே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் இந்த அணை திறக்கப்பட்டாலும் விநியோக சங்கிலி பழைய நிலைமைக்கு வரத்துக்கு நீண்ட காலம் ஆகுமா? விவசாயத்துறையை ஒரே நேரத்தில் மூன்று பிரச்சனைகளை பின்னி பிணைந்து பெரிய ஒரு வடிவத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்குதா அப்படின்றது கேள்விக்குறிதான். போர் சூழல் காரணமாக எரிபொருள்கள் உரங்கள் போன்றவற்றினுடைய விலை உயர்வு, காலநிலை மாற்றத்தில் அதிர்ச்சியூட்டும் தாக்கம், சேமிப்புல போதுமான தானியங்கள் இல்லாதனால வரவிருக்கும் சிக்கல், இவற்றை சுட்டி காட்டுறாங்க. உலகம் முழுவதுமே பிரச்சனை ஏற்படுத்தாது என்றாலும் பல பகுதியில் ஏற்படும் தீவிர உள்ளூர் பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க.

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம். இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
1: நல்லது நேயர்களே, உங்களை நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் எழுதிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நாம் வந்து இந்த எல்நினோ அதனுடைய பாதிப்பு எப்படி உலகத்தை பாதிக்கும் அப்படின்றத பற்றி இன்றைய நிகழ்ச்சியில கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த புவிசார் அரசியல்ல ஒரு முக்கியமான அம்சம் கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னா, உலகளாவிய பிரச்சனைகள் வரும்போது நாடுகள் அதை ஒற்றுமையாக எதிர்கொள்றது இல்லை. தத்தம் எல்லைக்கு உட்பட்ட மக்களின் நலனை, தேச நலனை மட்டுமே முன்வைத்து முடிவுகளை எடுக்குது ஒவ்வொரு நாடுமே. எல்லைகளை மூடிவிட்டு பாதுகாப்பாக உள்ளேயே அமர்ந்து கொண்டது. உலகளாவிய ஒத்துழைப்பும் சமூக நீதியும் உறுதி செய்ய வேண்டிய ஐநா அமைப்பு மிகவும் வலுவிழந்து வருகிறது. ஒவ்வொரு விநியோக சங்கிலியும் பலம் பொருந்திய நாடுகள் ஓர் ஆயுதமாக பயன்படுத்த தொடங்கிருச்சு. அதனால உள்ளூர் பிரச்சனைகளுக்காகவே இருந்தாலும் அவற்றை சீரமைப்பதற்காக உலகளாவிய உதவியோ ஒத்துழைப்போ கிடைக்கிறது ரொம்ப கடினம். குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகளில் பிற நாடுகள் உதவ வளர்ந்த நாடுகள் தயாராக இல்லை. இந்த எல்நினோருடைய பாதிப்பு, போர் சூழல், அதிகரித்து வரும் பணவீக்கம், ஆற்றல் தட்டுப்பாடு, சமநிலையற்ற புவி அரசியல் ஆகியவற்றை முன்வைத்து ஒரு பெரும் புயல் உருவாக காத்திருக்கு இந்த காலகட்டத்தை வர்ணிக்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். சமூக பாதிப்பு எல்லா காரணங்களாலும் அடுக்கடுக்காக உயர்ந்து கொண்டுதான் நிற்கிறது. இந்த எல்லினம் மட்டும் இருந்தாலே இந்த பாதிப்பு வரும் என்றால், அந்த வேளாண்மையை வீழ்த்தும் மற்ற காரணிகள் பணவீக்கமும் சேர்ந்துக்கிடுச்சுன்னா பாதிப்பு ரொம்ப மோசமாக இருக்கும் என்பதை நாம கொஞ்சம் கற்பனை செய்து பார்க்கலாம். இது போன்ற ஒரு பன்முக நெருக்கடியை நாம் வழக்கமாக செயல்முறைகளை கொண்டு எதிர்கொள்ள முடியாது. வேளாண்துறை, வருவாய்த்துறை, நிதித்துறை, பேரிடர் மேலாண்மை துறை, நீர்வளத்துறை போன்ற தனித்தனி துறைகளுடைய பிரச்சனைகளாக இதை பார்க்கும் பொழுது தீர்வுகளும் சிறு துண்டாகத்தான் இருக்கும். முழுமையாக ஒரு தீர்வை நோக்கி நகரணும்னா வெளியுறவுத்துறை உள்ளிட்ட முக்கிய துறைகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து செயல்படணும். காலநிலை நெருக்கடியில் உலகம் இருக்கும் போது போர் வேண்டாம் என்கின்ற முடிவுக்கு உலக நாடுகள் வந்தாக வேண்டும். ஐநாவினுடைய அதிகாரத்தை பலப்படுத்தும் முயற்சிகளை எடுக்கணும். இந்த மாதிரி பன்முக நெருக்கடி மனித இனம் முழுவதையும் பாதிக்கலாம், ஆனா இதை எதிர்கொள்ளும் வலு எல்லா நாடுகளுக்கும் இருக்காது. பலம் படைத்த, பணம் படைத்த நாடுகள் பிற நாடுகளுக்கு உதவி செய்தால் மட்டுமே தப்பி பிழைக்க முடியும். மக்களிடம் தீர்வுகளை தருவதற்கு சொல்லிக்கொள்ளும் பெரு நிறுவனங்களிடமும் பொறுப்பை கொடுக்காமல் அரசு அக்கறையோடு செயல்படணும். இதுவே இந்த காலகட்டத்தை எதிர்கொள்றதுக்கு ஒரு சிறந்த வழி அப்படின்னு இந்த கட்டுரை சொல்லுதுங்க.

0: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
1: நியூசிலாந்து தமிழ்ச் சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
0: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
1: சிந்தனை செய்திகள்,
0: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
1: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
0: சிறுவர் நிகழ்ச்சிகள்
1: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
0: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.